மங்களம் தயாமுத தரங்கிணியாசரங்கைவசீதலைங்கடேசாயமங்கடம் ஸ்ரூஷாமரேராம் சுஷமாவஹமூர்த்தயே சர்வாதிஷபனாயாசு.